0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ. இந்த ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ, மனம் தாங்குமோ இமை தூங்குமோ. நாயகனும் நாயகியும் தங்கள் இருவரின் காதல் ஆழத்தை விம்மிய மனக்குரலுடன் பாடும் பாடலாக அமைந்துள்ளது. மூடி வைத்த காதல் இன்று மோசம் போகுமோ, மூடி வைத்த தாளம்பூவில் வாசம் போகுமோ. கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை இளையராஜா, ஆனந்த கும்மிக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Stay tuned to Radio Santhanam 90.4 FM for your favorite programs and music, an initiative of Pain and Palliative Care Trust, Kollam.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதும் போது ஏற்படும் உணர்ச்சிகளையும் இடையேயான செல்ல சண்டைகளையும் மிக இயல்பாக பேசும் பாடல் இது. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சவுக்கியமா, நான் இங்கு சவுக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. குணா என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அழகான பாடல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற வரிகள் இப்பாடலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது. கடித வடிவில் அமைந்த இப்பாடலை கேட்டுத்தான் பாருங்கள்.

0: ജനമനസ്സുകളുടെ നേരിന്റെ ശബ്ദം കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் பாடு மௌனராகம் கேட்கவில்லையா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா, கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நாயகி தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற துயரத்தில், அவள் இல்லாத வருத்தத்தில் நாயகன் தன் சோகத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அமைந்த இப்பாடல் வரிகளை வைரமுத்துவின் வரிகளுக்கு இளையராஜா இசையும் SP பாலசுப்ரமணியம் பாடலின் வரிகளை உள்வாங்கிய பாடலுக்கு மேலும் சோகத்தை உருவாக்கி உணர்வுபூர்வமான குரலில் பாடி நம்மை சோகக் கடலில் தத்தளிக்க செய்துவிட்டார். இதோ பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய கோவில். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நதிகள், அருவிகள், கடல் இவற்றின் அழகை வர்ணித்து பாடும் பாடல் இது. நதியே நதியே, காதல் நதியே, நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா, காரணம் 100, கேட்டால் சொல்வேனே. ரிதம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு A.R. ரகுமான் இசையமைத்து உன்னிமேனோன் பாடிய மிக அருமையான பாடல். நதிகளின் பெயர்கள் எல்லாமே பெண்ணின் பெயர்கள்தான். நதியை பெண்ணோடு ஓமித்து பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார் கவிஞர். வண்ண வண்ண பெண்ணே, வட்டமிடும் நதியே, வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு என்ற அருமையான வரிகள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஐயையோ என் உசுருக்குள்ள தீயை வச்சான், ஐயையோ என் மனசுக்குள்ள நுழைய தைச்சான், ஐயையோ சண்டாளி உன் பாசத்தால நான் சுண்டலியா ஆணையம் புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள, செவ்வழினி போன்று இருக்கக்கூடிய காதலியை சிறைவெடுக்க போவதாகவும் அவள் பாசத்தாலே சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் நாயகன் பாடுகிறான். ஒற்றப்பன மரம், கண்ணுபாலம், பொட்டக்காடு போன்ற வரிகள் கிராமத்து சூழலில் பாடல் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள என்று நாயகி காதலியின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறாள். சிநேகனின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில், பருத்தி வீரனில் மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ் மற்றும் முகுந்தா முகுந்தா பாடல் போல் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறார்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.